நேரம் 5:35 நிமிடம். எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் புது நிகழ்ச்சியில் அடுத்து திருமால் பெருமை திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதலில் தேரெழுந்தூர் சகோதரிகள் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, தாரிணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர் டி ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் டாக்டர் புலிப்பக்க லக்ஷ்மி பவன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். நண்பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், எஸ் நீரஜாக்ஷி அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூரியல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, எஸ் பிரேமலதா, ஆர் மாலினி ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம், ஆர் சூரிய நாராயணன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் எ பாண்ட் தட் லாஸ்ட் ஃபார் எவர், ஜே ஜெருஷா மேரி வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் வி தேவ்ருஹான், மியூசிக்கல் டேலண்ட் என் ஸ்ரீராகவ் வழங்கும் பாட்டு, சீட்ஸ் ஆஃப் சேஞ்ச் செலிப்ரேட்டிங் எம் எஸ் சுவாமிநாதன்ஸ் லெகசி, ஜி பி அபர்ணா வழங்கும் உரை ஆகியவை எமது பட்ஸ் அண்ட் பிளாசம் நிகழ்ச்சியில் 7:10 ஒளிபரப்பாகும். 7:45

0: திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8 சன்சத் சமீக்ஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை ஐந்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 தானே ஆகுது, இவ்வளவு சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டா?
2: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
1: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
2: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
1: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
2: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
1: இன்னும் 3 லீவ அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கும்.
2: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
3: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
0: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ்.

ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

திரையிசை கேட்டீர்கள். மீண்டும் திரையிசை பாடல்களை காலை 8:30 திரைகாணத்தில் கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

101 MHz FM கோல்டில் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருவது திரைகானம். முதலில் நீர் பறவை திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் பாடியுள்ள பாடல். பாடலை கேட்கும் முன்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைக்கனத்தில் தொடர்ந்து காலா திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். பிரதீப் குமார், தி அனந்தோ.

0: திரைக்கதையில் தொடர்ந்து பாடல்களை கேட்கும் முன்
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

91.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து இன்று நேற்று நாளை திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் ஆலப்ராஜு பாடியுள்ள பாடலை கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:49.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறை எண் 301, 2வது தளம்.

0: சூச்சனா பவன் எண் 4-1 சுவாமி சிவானந்தா சாலை சேப்பாக்கம் சென்னை 600005
1: தொலைபேசி எண் 0442915154449
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.

என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல?
0: ஐயோ, அது எல்லாமே

நேயர்கள் கேட்டு ரசித்தது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம். மீண்டும் திரையிசை பாடல்கள் காலை 10:30 சுகமான ராகங்களில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கும் அரங்கிசை. தாரிணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர். டி. ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம். ஞானானந்தமயம் தேவம் ஸ்லோகம் தொடர்ந்து பவனாத்மஜா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

தாரிணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர். டி. ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து முகத்தை காட்டியே பாப விநாச முதலியார் பாடல், பைரவி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

இதுவரை அரங்கிசையில் தாரிணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர். டி. ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் பொன்னுமணி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடியுள்ள பாடல்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சுகமான ராகங்களில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒலிப்பது யஜமான் திரைப்பட பாடல்.

கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் ஒழிப்பது ஏழை ஜாதி திரைப்பட பாடல். பாடல் ஒழிக்கும் நேரம் 10:43:50.

100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்களில் ஒலிப்பது ஜென்டில்மேன் திரைப்பட பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனால தான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிய சுகமான ராகங்கள். தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெய்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே நிகில் குமார். लोकसभा में आज कराधान और अन्य कानून संशोधन विधेयक पर चर्चा होगी। इस विधेयक का उद्देश्य भुगतान और निपटान प्रणाली 2007 आयकर अधिनियम

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 11:10. திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் அபய் ஜோத்புர்கர் சைந்தவி குரல்களில் ஒலிப்பது தெகிடி திரைப்பட பாடல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தொடர்ந்து ஜிதின்ராஜ் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஒலிப்பது சிகரம் தொடு திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:18.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
2: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
2: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
2: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளிய அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
3: திரைக்காலத்தின் நிறைவாக ரம்மி திரைப்படத்திலிருந்து வி வி பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரலமுதம் கேட்கலாம்.

தன்னுடைய உடம்பை நோய் நொடியின்றி காத்துக்கொள்ள விரும்புவோர் மிகுந்த செருக்குடன் தன் பொய்யான அழகை போற்றி பாதுகாக்கும் பரத்தையரின் தோள்களை தழுவ மாட்டார்கள். குறள் எண் 916 அதிகாரம் வரைவில்.

0: தன்னுடைய உடம்பை நோய் நொடியின்றி காத்துக்கொள்ள விரும்புவோர் மிகுந்த செருக்குடன் தன் பொய்யான அழகை போற்றி பாதுகாக்கும் பரத்தையரின் தோள்களை தழுவ மாட்டார்கள். குறள் எண் 916 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். எஸ் நீரஜாக்ஷி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூரியல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். 2:30 to 4 வரை திரைகானம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை. எஸ் பிரேமலதா, ஆர் மாலினி ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர் சூரிய நாராயணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் எ பாண்ட் தட் லாஸ்ட் ஃபார் எவர், ஜே ஜெருஷா மேரி வழங்கும் உரை. மெமரபிள் ஸ்டோரி, சொல்பவர் வி தேவ்ருஹான். மியூசிக்கல் டேலண்ட், என் ஸ்ரீராகவ் வழங்கும் பாட்டு. நிறைவாக சீட்ஸ் ஆஃப் சேஞ்ச், செலிப்ரேட்டிங் எம் எஸ் சுவாமிநாதன்ஸ் லெகசி, ஜி பி அபர்ணா வழங்கும் உரை ஆகிய அனைத்தும் பட்ஸ் அண்ட் பிளாசம் நிகழ்ச்சியில் இரவு 7:10 ஒளிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:00 சம்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை ஐந்தும் டெல்லி அஞ்சல். இரவு 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் பி சுஷீலா குரலில் ஒலிப்பது புதிய பறவை திரைப்பட பாடல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: சிறப்பு ஆண்டு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைக்கணத்தில் தொடர்ந்து அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனி பராசக்தி திரைப்படத்திற்காக பாடியவர் எம் எஸ் ராஜேஸ்வரி. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:15.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைக்கணத்தில் தொடரும் பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், ஜமுனா ராணி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமுதம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரைகானம். மீண்டும் திரைகானம் பிற்பகல் 2:30. தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

இதுவரை இசைமலரில் எஸ் நீரஜாக்ஷி அவர்களின் பாட்டு கேட்டோம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூர் எல். வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் எஸ் பிரேமலதா, ஆர் மாலினி ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர் சூரிய நாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் 4 மணி வரை திரைக்கானம் ஒழிக்கிறது. முதல் பாடல் கோபுரவாசலிலே என்ற படத்திற்காக எஸ் ஜானகியின் குரலில்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து SP பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினர் பாடியுள்ள பாடல் வானமே எல்லை என்ற படத்திற்காக.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் ஸ்வர்ணலதா. பாடல் ஒலிக்கும் படம் சத்ரியன்.

நேரம் 3:01:35. சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணன் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடல் ஒலிக்கும் படம் ஆர் ஆரோ ஆரிரோ.

ஆண் பாவம் என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆத்தா உன் கோவிலிலே என்ற படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற படத்திற்காக ஒழித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. திரைக்காணத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ மின்மினி, அரண்மனை கிளி என்ற படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 3:33 நிமிடம் 40 நொடி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம்.

0: நிகழ் படை கட்டணா சுயம் கட்படை பாரதிய சேனா.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: நிறைவு பெறுகிறது தேநீர் நேரம்.

நேரம் மாலை 5 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பிரேமலதா, ஆர் மாலினி ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்களை கேட்போம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தில்லை ஸ்தானம் ஆர் சூரியநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து புண்ணியர் பூதியர் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து மனமெனும் தோணி பற்றி என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து சொன்மாலை பயில்கின்ற என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

நேரம் 5:29:50. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பிரேமலதா, ஆர் மாலினி ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர் சூரிய நாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து உம்பர்கட் கரசே என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து விண்ணாளும் என தொடங்கும் மாணிக்க வாசகர் திருவாசகம்

தொடர்ந்து ஆணையுகரதரே ஊகா போக, தொடர்ந்து யாமநெல்லி காண நெந்து, புரந்தரதாசர் தேவன் நாமா.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை ஆர். பிரேமலதா, ஆர். மாலினி ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்களை கேட்டீர்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர். சூரிய நாராயணன் அவர்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு: 6:10 விஸ்லேஷன், 6:30 இன்று இரவு, 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் எ பாண்ட் தட் லாஸ் ஃபார் எவர், ஜே ஜெருஷா மேரி வழங்கும் முறை இடம்பெறும். தொடர்ந்து மெமோரபிள் ஸ்டோரி, சொல்பவர் வி தெருஹான், மியூசிக்கல் டேலண்ட் வழங்குபவர் என் ஸ்ரீ ராகவ், சீட்ஸ் ஆஃப் சேஞ்ச் செலிப்ரேட்டிங் எம்எஸ் சுவாமிநாதன்ஸ் லீகசி, ஜிபி அபர்ணா வழங்கும் முறை இடம்பெறும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், இரவு 8:00 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:15 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் ராஜேந்திர கண்டல் அவர்களின் பாட்டு இடம்பெறும். தொடர்ந்து சஞ்சய் கபிரோய் அவர்களின் சரோட் இசை கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், ஐமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வன்னியக்குளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசையில் பக்தி பாடல்கள் ஒழிக்கும், 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட் செவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைக்காணம், நாளை காலை 9:00 அரங்கிசை, வியாசர் பாடி ஜி கோதன்.

0: ஹிடன் கிங்டம்? கிரண் ஸ்மைல்ட். எஸ், பட் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் வாஸ் நாட் த கிங்டம், இட் வாஸ் டிஸ்கவரிங் தட் ஐ குட் டூ மச் மோர் தேன் ஐ பிலீவ்ட். மோரல், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் அன் எமரால்ட் ஃபாரஸ்ட் இன் அவர் லைஃப்ஸ். ரிமெம்பர், கம்ஃபர்ட் ஜோன்ஸ் ஃபீல் சேஃப், பட் அட்வென்ச்சர்ஸ், லேர்னிங் அண்ட் ட்ரீம்ஸ் பிகின் ஜஸ்ட் பியாண்ட் தெம். ஸோ வென் எவர் லைஃப் கிவ் யூ அ நியூ சேலஞ்ச், பி லைக் கிரண், டேக் அ டீப் பிரெத், பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் ஸ்டெப் இன் டு யுவர் ஓன் எமரால்ட் ஃபாரஸ்ட். ஹூ நோஸ், அ ஹிடன் கிங்டம் மைட் பி வெயிட்டிங் ஃபார் யூ. தேங்க்யூ.
1: What a delightful story that was. Thank you, Dev Ruhan, for sharing such a memorable narration with us. Now it's time to enjoy the language of music. Here is Sri Raghav to present a vocal recital.

0: திரைப்பட பாடல் கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில்

0: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து எமது நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து எமது நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளை நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும் பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறாத விவசாயிகள் இம்மாவட்டத்தில் உள்ள பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே விவசாயிகள் இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும் விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பிரீமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு காரிப் நெற்பருவத்திற்கு, அதாவது தற்போதைய குறுவை பருவத்திற்கு, ₹465 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழி விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் அல்லது விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்யும் போது சாகுபடி செய்துள்ள கிராமத்தின் பெயர், குல எண், பரப்பு, வங்கி கணக்கு எண் ஆகியன சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதற்கான ரசீதை பதிவு செய்த இடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் இத்திட்டம் தொடர்பாக விவசாயிகளுக்கு ஏற்படும் சந்தேகத்தினை உரிய பயிர் காப்பீட்டு நிறுவன முகவர் அல்லது தங்களது வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் உள்ள அலுவலர்களை அணுகி தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் திருமருகல் மற்றும் சியாத்தமுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் பம்பு செட்டு பாசனமானது விவசாயிகளுக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பயிர்களுக்கு காப்பீடு என்பது அவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இது பற்றி தமிழ்ச்செல்வன் என்ற விவசாயி கூறுகையில்,
2: விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறது பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நீங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பிதான் நாங்க காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும். இந்த வறுமையான காலத்திலும் வறட்சியான நேரத்திலையும் உதவக்கூடிய இந்த காப்பீடு திட்டமானது வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த காப்பீடு கிடைக்கிறதுனால மட்டும்தான் பெரும்பாலான விவசாயிகள் இன்னைக்கு பொய்த்து போகாம இருக்கு. இல்லைனாக்கா அந்த விவசாயிகள் இந்த காப்பீடு இல்லைனாக்கா விவசாயம் செய்ய மாட்டாங்க, தரிசாதான் கிடக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
1: இது பற்றி விவசாயி குமார் என்பவர் கூறுகையில்,
3: சங்கமங்கலம், என் பேரு குமாரு. போன வருஷம் சம்பா குறுவா சாகுபடி பண்ணான். ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்லியல் பொருட்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
4: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத வட்டத்துக்கு உட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவுரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000க்கும் மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் இந்த பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த அகழாய்வு

0: அடுத்த கட்ட ஆய்வுகள் பண்டைய தமிழர்களின் தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை மற்றும் கடல்சார் வணிக வரலாறு குறித்து புதிய தகவல்களை வெளிக்கொண்டு வருகையில் அகலாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
1: தேசிய கைத்தறி நெசவு தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி திருப்பூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: உழைப்பின் பெருமையும் பாரம்பரியத்தின் சிறப்பையும் எடுத்துரைக்கும் இந்திய கைத்தறி நாளையொட்டி திருப்பூரில் உள்ள நிப்டி பின்னலாடை ஃபேஷன் கல்லூரியில் கைத்தறி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, ஆடை அலங்கார அணிவகுப்பு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கைத்தறி மேம்பாட்டு ஆணையர் அலுவலகம் மற்றும் சேலம் நெசவாளர் சேவை மையம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட கைத்தறித்துறை உதவி இயக்குநர் கவிதா கைத்தறி துணிகளை பயன்படுத்துவதன் அவசியம், பாரம்பரிய நெசவு தொழிலை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் கைத்தறியில் நூல் நெய்யும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் பல்வேறு வகையான கைத்தறி துணிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அவற்றின் சிறப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாணவர்கள் கைத்தறி ஆடைகளை அணிந்து பாரம்பரிய நெசவின் அழகையும் நவீன வடிவமைப்பின் தனித்துவத்தையும் காட்சிப்படுத்தினர்.
3: ஹேண்ட்லூம் தான் நம்மளோட ட்ரெடிஷனோட பேஸே. ஃபர்ஸ்ட்லேருந்தே நமக்கு ஹேண்ட்லூம் வந்து ட்ரெடிஷனாக தான் இருந்திருக்கு. நம்ம காலேஜில் எவ்ரி இயர் இது நடக்கும். இந்த இயர் ஃப்ரெண்ட்ஸோட ஆஸ் எ டீமாக நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வின் பண்ணுவோம். வி வில் டூ அவர் பெஸ்ட். தேங்க்யூ.
4: எங்கள் காலேஜில் ஒவ்வொரு இயருமே இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். நிறையா ஃபேஷன் ஷோஸ் இருக்கும். இந்த வாட்டி வந்துட்டு 11 டீம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டீம்லேயுமே 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. 110 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். எங்கள் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நாங்கள் வின் பண்ணுறோம். இது மூலயமா இந்த ஹேண்ட்லூமோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் எங்கள் காலேஜில் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா லூமரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். அண்ட் இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இதுக்கான அவேர்னஸ் பப்ளிக்குக்கும் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்.
2: தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கைத்தறி பயன்பாட்டை ஊக்குவித்து பாரம்பரிய நெசவு தொழிலின் பெருமையை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மின்சார வாகனங்களின் பயன்பாடு நாட்டில் தற்போது 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் நுகர்வோரை இணைக்கும் வகையில் மின்னணு தேசிய வேளாண் சந்தைக்கான இணையதளம் செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய பொருட்களை உட்கொள்வதன் மூலமாக மழைக்காலத்தில் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் செயற்கை நுண்ணறிவு திறனை வலுப்படுத்தும் வகையில் அதற்கான சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

இன்னும் சில நொடிகளில் சன்செட் சமீட்சா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 8:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் திரைகாணம். முதலில் வேட்டையன் என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், அனிருத் ரவிச்சந்தர், தீப்தி

இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரிய

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 8:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் ஜி வி பிரகாஷ். பாடல் ஒலிக்கும் படம் லவ்வர்.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: திரைக்கானத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன், அமரன் என்ற படத்திற்காக.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:36 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல். தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது திரைகான முதல் பாடல், உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் TM சவுந்தரராஜன்.

திரைக்காலத்தின் நிறைவாக சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திற்காக மலேஷ் எம் எஸ் விஸ்வநாதன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: the residents that their wages may be stopped if they fail to report back to work immediately. Pursuant to the court's remarks, the Indian Medical Association and Maharashtra Association of Resident Doctors have agreed the strike would be called off. While being informed that the petition challenging the registration of eligible homeopaths with the Maharashtra Medical Council is still pending, the High Court said the concerned bench shall hear the matter and decide it expeditiously. Bullying in Arunachal Pradesh Siang district is set to host the Asian Rafting Championships 2026 in October. Chief Minister Pema Khandu and Panchayati Raj and Rural Development Minister Ujing Ta Singh, the MLA of Bullying, held separate high meeting with key sports administrators to review preparations for the upcoming tournaments to be held between October 5 and 9. The 5-day international event will see Asia's top paddlers compete on the Siang River, a tributary of the Siang River flowing through the Siang Valley in Bullying. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலி எஃப்எம் கோல்டில் அடுத்த இடம் பெறுவது நினைவில் நின்றவை. இன்றைய நிகழ்ச்சியில் அவளுக்கென்ற ஒரு மனம், நீரும் நெருப்பும், ரிக்ஷாக்காரன் ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் ஒலிகுலா வருகின்றன. முதலில் நாம் கேட்கவிருப்பது அவளுக்கென்று ஒரு மனம் படத்தில் இருந்து பாடல்கள்.

0: ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல்,
1: ஒரு துவையல்,
0: ஒரு துவையல், ஒரு அவியல், ஒரு பொரியல்.

0: வடையத்தட்ட சொல்லுவதா, வடையத்தட்ட சொல்லுவதா?
1: இல்லாட்டி பத்னி.
2: ஒன்னாந்தரமாய் கொச்சு கள்ளி, மலையாளத்தில் ஒன்னு ஆயிக்கோட்டே. இப்ப அப்போனும் எந்தெங்கிலும் ஒன்னு போடு.
1: பாடாம் எல்லாம் இந்த பப்பு அண்ணன் அல்லே, ஞான் கேரளம் ஆரியும் ஆவேன்.

மதன புங்காவனத்தில் மருவும் நுழை என்ற மனசின் கிளிவாதில் கூறக்குள்ளே.

0: இதுகோ அம்மாய் மலையாளம் தமிழும் மகா தஞ்சேஸ்துன்னாவ் நீக்கு தெலுகு ராதா
1: எந்துகு ராதோ நான் ஆந்திர பெண்மணி ஆவேன்.

0: அன்றி ஆவக்காய பெச வாடா பெசரெட்டு வந்தரு தொக்குடு லட்டு ருச்சி சூஸ்தாரா. ஹைதராபாது ஹல்வா ஒண்டிக்கு சலவா.
1: சஹபாஷ், நீக்கு அன்னி தெருசே.
0: நுவு சூசே சூப்புலக்கு

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை. அவளுக்கென்று ஒரு மனம், நீரும் நெருப்பும், ரிக்ஷாக்காரன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

0: இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். மீண்டும் கோகிலா, பன்னீர் புஷ்பங்கள் மற்றும் மௌனகீதங்கள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் மீண்டும் கோகிலா என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார்கள் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து பன்னீர் புஷ்பங்கள் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் மலேசியா வாசுதேவன்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பன்னீர் புஷ்பங்கள் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் உமா ரமணன்.

0: சைலன்ஸ்.
1: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மௌன கீதங்கள் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:48, 10:00.

0: மூன்று மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியின் முதலில் பண்டிட் ராஜேந்திர கண்டல் அவர்களின் பாட்டு இடம்பெறுகின்றது.
1: கார்யக்ரம் கே பிராரம்பமே ஐயே சுந்தே ஹே ராஜேந்திர கண்டல் காவ்கர் கா காயன். ராஜேந்திர கண்டல் காவ்கர் பிரஸ்துத் கர் ரஹே ஹே ராக் யமன்.

0: श्रोताओं, हम सुन रहे थे राजेंद्र कंदलगांवकर द्वारा प्रस्तुत राग यमन.
1: இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து சஞ்சய் கபிரோய் அவர்களின் சரோட் இசை இடம்பெறுகின்றது.

0: இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: நமஸ்கார்.

நிகழ்ச்சிகள் அடுத்து. வரலக்ஷ்மி நமோஸ்துதே. ராகம் கௌரி மனோகரி. ரூபகதாளம் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

நேரம் 4:32:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஐமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வன்னியக்குளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவல். நிகழ்ச்சியில் அடுத்து ஈசனே கோடி ராகம் பந்துவராளி மிஸ்ரச்சாப்பு தாளம் முத்து தாண்டவர் பதம்.

நிகழ்ச்சிகள். அடுத்து ஆடமோடே கலதே, சாருகேசி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை ஐமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வன்னியக்குளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக பிள்ளையார் என்ற படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல்.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: மணாலினை மங்கையின் பாக்கியம் என்ற படத்திற்காக ஒழிக்கிறது பி. சுசிலாவின் குரல்.